0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்றுப்பேன்.
1: സൂര്യയും മമിത ബൈജുവും പ്രധാന വേഷത്തിലെത്തുന്ന റൊമാന്റിക് ഫാമിലി എന്റർടൈനർ വിശ്വനാഥൻ സൺസ്.

0: மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் இருப்பேன்.
1: வருண்ணு சூரியும் அமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ചലച്ചിത്ര ഗാനങ്ങളിൽ അടുത്തതായി ജയദീപ് സാഹ്നിയുടെ വരികൾക്ക് സലീം സുലൈമാൻ സംഗീതം നൽകി സോനു നിഗം ആലപിച്ച ഗാനം ചിത്രം രബ് നെ ബനാ ദി ജോഡി.

0: உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்னிருப்பேன்.
1: வரும்னு சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.